0: सुनो 91.7 FM Qatar's favorite radio station. Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: You are listening to Radio Sunno 91.7 FM, Qatar's favorite radio station.
1: Hilal Lulu Vinisabiba, the Scholars International School in Day, Putia Campus, Ravatan Arabichirikindu, Padina Lavashati, Vishwasatode, CBSC Indian Curriculum, Grade 1 Mudal 7 Vare, Morning Batch Admission, Purogamikindu, Walk in Sport Admission, Lebimada, Code the Viverangilka, Vilikyu 3020-2525.
2: Joy Alukas brings you the joy of summer.
3: Adhe, ee summer season-il jewelry purchase nulla 8 of mikacha deals idai theerkinu. Diamond jewelry purchase cheyumbol nedam free cash vouchers. 3.99% onwards, assured lowest making charges. Old gold exchange cheyya, verum 0% deduction rate-il. Pinne ningal naatilekku pogan plan cheyyunnundo, ningalude jewelry purchases koodal labhagaramaakku with up to 15% savings on import duty from Joy Alukas in the GCC. Ee offer-ugal August 8 vare maatram.
4: Terms and conditions apply.
5: Joy Alukas. World's favorite jeweler.
6: என் நெஞ்சில் குடியிருக்கும்
7: தளபதி விஜயுடைய கரியர்லே அவசான சித்திரம் ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன் ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்
8: அண்ணா
9: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
8: ஓகேடா போடே
7: ജനനായകൻ വിജയകരമായി പ്രദർശനം തുടരുന്നു
10: ഡിസ്ട്രിബ്യൂട്ടഡ് ബൈ ഫോർസ് ഫിലിം
11: സൂപ്പർ ഹിറ്റ്
12: മ്യൂസിക് എക്സ്ട്രാവഗാൻസ
13: സുനോ സൂപ്പർ ഹിറ്റ്
11: സൂപ്പർ ഹിറ്റ്
10: ഇൻ അസോസിയേഷൻ വിത്ത്
14: Badiha Car Accessories, Altumama, your complete destination for premium car care. Call 6007124. Ningalude vandike vendadellam oru tikkudakil.